தாலிக்கும் சார் உத்தரவாதம் பண்ணி சொல்லி இதான் கொஞ்சம் பதிவு செய்யப்பட்டே படிப்பத்தான தாலிக்கும் சார் ஜெயித்த தலைக்கு சம்பாட்டாக சார் மாதிரி சம்பவம்